0: قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس من طال عمره وحسن عمله رواه الترمذي
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய மீஸ்தகுங் குர எம்மே ஹே மீஹகி ஏனாகே உமுரு திகு உமாயகு ஏனாகே அமலு வெஸ் ரங்களு மீஹாய்
2: மீ திவி ராஜே காடு ஃபஸ்கரி ஃபன்சா சாமிட்டுக மீ கெனிஸ்தனி மக்ரிப் நமாத்துகே பங்கியா பங்கிதுவா
3: الله أكبر الله